0: ಹಾಯ್, ನನ್ ದುರ್ಗಣ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನೀವ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಸಾರಂಗ್ FM 107.8. ಇದು ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು.
1: மாத்திரல வன் பேரு கோரிக்கைக்கு புள்ளியானே நான் புள்ளியாய் முக்கனே கோரிக்கைக்கு ஏறங்கள் யான நிக்கலாம் சுந்தரரை வந்தால நிக்கலுக்கு ஏனும் உள்ளது ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தான்.

0: Hi, this is Mohan Chauhan, and you're listening to Sarang Radio 107.8 FM.
1: சால்பா லேடி லட்சுமி பட்டாரா சௌகி கூலோ பணபோ ரார்பா துரத்தல் கேரிசி முக்கா பாவம் அழகனை கோல்நாட் காரணம் முழுக்கே படகுற எர்மா லுச்சுல காப்பு கட்பாடி உத்தியோக எடுத்து ரைட் ஹோக்லே

0: பருந்து கை காணிக அரே தரை பஜிரே பஜி புலே காணிக்கே காணிகே காணிகே
1: பாரி பொருள் தான் வந்து இப்பதான் கடலராஜனை பகை இப்ப நினச்சிரும் வந்து பதனு பண்டாரு.

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பத்துக்கு.

ரேடியோ சாரங் 107.8 எஃப்எம் ரங்கு ரங்கு தபதுக்கு பின்னரே பார்த்திருக்கேன்.

0: பருந்து கை காணிக அரே தரை பஜிரே பஜே புலே காணிக்கே காணிகே காணிகே
1: பாரி பொருள் தான் வந்து இப்பதான் கடலராஜன பகை இப்ப நினைச்சிரும் வந்து பதனு பண்டாரு.

கொண்டு தோழா, முதிர் கொண்டு பாலா, தப்பிஸ்கொண்டோடு தேடா ஹாக்கி பாலே சிம்ம சிக்கிது, தோழா ஓடோய்த்து சிம்ம சிக்கிது. ಇಷ್ಟೆಲ್ಲ ಆದರೂ

வந்த இரு புடுவேரா விஸ்வநாத சேத்திரோ இருத்த கூட்டத கொஞ்சனே பகமான கோட்டி கருத்து பத்தன குத்து விஸ்வநாத சேத்திர நேர்லே.